எவரெங்கே அம்பிங்கே மச்சசாய் எவரென்ன மில்குவெகும் வா அழுங்கே மச்சம் மெனுவியே ஃபஹே ஹமகஷவரும் எவரென்னி எகம்கா மலாமே லிபிகென் வா மீஹுமே.

அழுக வெறி ரஸ்கலாக்கு பரகாத்திரி மஞ்சள கம்யளா பாலு வாஃபாந்தேவ் அதிகம கஷவரும் இப ரஸ்கலாங்கி மஞ்சள பாலுவா எம்மெஹே ரஸ்கலாங்கே.